0: என்ன மிஸ் தனியாலம் என்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துணு மாவத்தை.

ஜனி ஏக்க தே துணுமாவத தே துணுமாவத பென்சல் டிக்கட்ட கடாகின மதடிய ஏட்ட ஏக்க துக்கராகின பேன் போதட்ட பிரியாக் நே மட்டவாகி ஏவன மிஹரித்த கலாவட.

0: ஜானி ஏக்க தேதுனு மாவத தேதுனு மாவத
1: FM அனுபா 94.8 நெட் FM திவைன புரா